0: வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனு குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனு குடிக்க கூடாதா?
1: கொஞ்சமா
0: குடிச்சுக்கிறேன். அப்பனா கொஞ்சம் தொட்டு நக்கறேன். வேண்டாம்,
2: ஒரு பாட்டில் கொடு.
0: இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
2: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நான் பதில் சொல்றது?
0: என்னைய ஏத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு?
2: ஏன் உனக்கே மறந்து போச்சா?
0: உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவ.
2: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன
2: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல. அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
2: 100 ரூபாய் தானே வேணும்?
0: என்னன்னு எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்.
2: நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் கேட்கும்போது கரெக்டா திருப்பி கொடுக்கணும்.
0: நாக்கு தவற மாட்டேன்னு?
2: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, நான் வந்து
2: ஒரு நிமிஷம். இருந்த பணத்தில உன்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசு. நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல. இந்த
2: நான் உன்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன்.
0: ஆமா ஆமா,
2: நான் கேக்குமோ நீ
0: கொடுத்து. ஆமா, இந்த வந்தறேன்.
2: ஒரு நிமிஷம்.
0: என்னப்பா?
2: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
2: அங்க அங்க.
0: ஆமா எனக்கு.
2: ஐயோ உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாய்ல 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி
0: கொடுத்துறேன். அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினேன்ல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தா இழிச்சவா பையன்று வாங்க. உன்னைய
2: எப்படி
0: இழிச்சவா என்று வாங்க?
2: நீ ரொம்ப பேசுற. என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினல, அத குடு.
0: என்னது?
2: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அத குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது?
2: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன்ல.
0: அப்ப நீ என்கிட்ட வாங்குனது?
2: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்குனது?
2: அதான்டா நாயே, நானும் கேக்குறேன் உன்கிட்ட.
0: என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாரு காசுல 50 ரூபாய்?
2: என்னது? நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும்ல.
0: ஆமா,
2: இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம்.

தா தூக்க ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தி தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தி தை தருகிடதை தகதி மீதா.

0: நில்லை.
1: என்ன பேரண்டி, அதுக்குள்ள இருட்டு போச்சு.
2: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
1: பாடு ரெண்டு மாதிரி
2: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே, காதல் பெசாசே, ஏதோ சௌக்கியம் பர்பாகில்லை, பாடு.
1: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
2: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு.
1: போடாங்கோ போடாங்கோ போடாங்கோ.
2: ஆஹா, அட்வான்ஸா போயிடுறிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
1: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பாலு குடிக்க தலையலு கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
2: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்குறியா?
1: கழிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
2: சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
3: கொடுத்துறேன்.
1: கொல்ல விட மாட்டேங்கிறேன் ஐயா.
2: ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
4: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாடா.
2: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரு மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்க.
3: சினிமா நடிக
2: உடா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு.
4: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதரா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
2: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு.
4: சாத்தப்பண்டா,
2: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா?
4: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
2: ஜஸ்ட் 720 மாசம்.
4: ஏய், அப்படின்னா அது அறுவை கழிவுடா.
2: அதேதான், அது இதுதான். தம்பி,
3: நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
2: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
3: அது எப்படி அங்க வரும்?
2: இதோ வந்துருச்சுப்பா.
3: சவுண்டு வரலையா?
2: இப்ப வரும் பா.
4: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்னை சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: போடா, என் பேரை எங்க போனாலும் போச்சுக்கிறீங்க.
4: ஓடி கேள்வி.
2: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
1: ஏப்பா, நிஷமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
2: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: கண்டா நாய் அடிக்கிற நாய்
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா. ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும், ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்க விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் அந்த கல்ல எப்படி கொடுங்க, நீங்க அடிக்க போறீங்களா?
1: ஆமாங்க.
0: அடிக்கண்ண, இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏண்ணே இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
2: உங்களுக்கு தான்டா.
0: என்ன
2: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
0: 10 லேன்னு
2: சொன்ன. எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன,
1: எரியலீங்களா?
2: எரியலையாபா, ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையிலே எரியலீங்களா?
2: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
0: அண்ணா
2: அண்ணா
0: பாட்டி பத்து போறேன்.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்டர் கார்ல
0: உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதரா. பாண்டா பொம்மா இருந்துட்டு காண்ட ஏத்திட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவோம் போல. டேய் நீ எப்ப வந்தீங்க வா.
2: சரி எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
0: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன்.
2: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
2: இல்ல நீங்க போய் காதலு
0: காவி டிரஸ் போட்டவனா கலர் கலரா ஃபிகர் வச்சுட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்டு நாங்க லவ் பண்ண கூடாது. வா ஆளை காட்டுறேன், வா அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால் கோவா மாதிரி பச்சை கலர் சேரில் இருக்காளே அவதான். என்னாச்சு கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா
2: சார்? நினைக்கும் போது அவ அப்ப வெப்ப பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோ தெக். அவளை பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோ தெக் கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்ட அரபோத கம்னாட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் எ டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப் கவனா அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா?
0: முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லெந்துக்கு பேசாதரா, என் லெந்துக்கு பேசுறா
2: சார். நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம் சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க தான் சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு கஷ்டம்ன்ற என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட. நம்ம பார்த்த ஃபிகரோட நமக்கு ஏத்த ஃபிகரோட வந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க்யூ பிரதர்.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த டீயே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீய ஆராய்ச்சி பண்றாரு.
1: அதுலண்ணே, இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
0: இருக்கண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
1: குடிச்சிட்டீங்களாண்ணே?
0: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போனாயே.
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன, பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்க, நோ ப்ராப்ளம்.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாரம் தான் போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீது, வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறது நலப்புக்குதா?
1: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பனா?
0: பம்பு பண்ணுன ஒண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தத புடி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்கா பூடு
1: மாட்டி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே, போவாதே.
1: அப்படி சொல்லு, ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

0: தெய்வமே.
1: என்ன
0: என்னது கையில
1: காப்பி
0: கொண்டா?
1: இந்தாங்க குடி, சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலாதாங்க குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா? நீ குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க குடுத்தேன்.
0: என்னால முதல்ல சொல்ல,
1: நீ முதல்ல காக்கல இல்ல.
0: பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க, மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

தினக்கினது.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதேன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
3: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கே அஸ்தலாம் நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
4: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
5: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
5: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை திறடிமா.
6: வரேன்.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாதிரி வந்துச்சே.
6: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா, எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுகிட்டு இருக்க?
6: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்கு போது நான் எதுக்காக உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீங்க.
6: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன,
6: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
6: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்ட் மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
6: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சதை என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரபி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்கு வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு
6: நினைச்சேன். தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன்.
0: எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
6: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
6: இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும். உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுத? அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்.
6: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
6: இருங்க, இனிமேல் இந்த வேலையில நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
6: உங்களுக்கு யார் வேணும்?
7: இது மன வீடு தானே?
6: ஆமாங்க.
7: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
6: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு.
7: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
6: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
7: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யாரா வாசல்ல?
6: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
6: அதேதான் நானும்
0: சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுறா?
6: இருக்கட்டும்,
0: லாடோ.
6: அப்புறம் அப்புறம்
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீ? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமா பேட்டை எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
6: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
6: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
6: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கலையா எனக்கு? ஓகே. என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறிய.
6: குறிதான் வைக்கிறேன்.
8: பக்காடு பக்கா மே கேடா போ கேடா, நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

காலமகள் பெற்ற மயிலி இரவினிலே மலர்ந்தாள். காலந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள்

சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ, சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ, சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே

0: இந்த ரை
1: ஆரம்பிச்சிட்டான்டா.
0: ஐ ஆம் ஸ்வைங் இன் தி ரை, ஐ ஆம் ஸ்வைங். ஐ ஐ பே மணி. கம்ப்ளைன்ட் வார்டன்,
1: என்ன வேணும்?
0: வுட் சட்னி.
1: சட்னி?
0: ஏய்
2: தேங்க்ஸ் சார்.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபுல்
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ ஐ அம் சாரி.
0: ஏய் யூ யூ யூ ஐ ஃபுல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபுல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப்.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ, இங்க கத்த கூடாது. கெட் அவுட்.
0: வாட்? அவுட்.
1: மிட்சுபிஷி
3: ஹிட்டாச்சி. ஹிட்டாச்சி
1: வந்தாச்சு.
3: Oh my god,
1: it's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். கம் ஆன்.
3: Thank you.
1: Please take your seat.
2: Thanks.
1: What would you like to have?
3: One.
0: Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட்? ஐ டோன்ட் டோரியா. ஒய் ஆர் யூ கிரைங்? லிவ் இட், பீ ஹாப்பி. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன்.
2: ஒன்னு
0: இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட்.
1: என்ன
3: ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க.

0: எனக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம். வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: இங்க சௌமியா காணோம். இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வரப்ப.
0: நமஸ்கார் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்க எல்லாம் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் நோயாளியை பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கி வரேன்.
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேர்ந்துங்க, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ
1: இன்னும் இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாம வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிண்டே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி
0: சாப்பிட்டு
2: வரேன். என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம்
4: யார் இந்த பஃபூன்? கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா ஏன் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி கொடுங்க போதும்.
4: இப்ப வந்தடி வழிக்கு செல்ல குட்டி.
1: இருக்கு அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற.

0: என்னது போட்டோ கேட்டாலா? எங்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமார் எப்படி
1: வள வளன்னு பேசிட்டு இருக்காத, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு.
0: அது தெரிஞ்சா நான் ஏண்டா வள வளன்னு பேசுறேன். ஏய் பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டா தானே வேணும்.
2: ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய். என்ன சார்,
0: மொத்தம் இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க?
1: 30 பேர்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 க்ரோஸ்.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 க்ரோஸ்.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குற?
0: ஒண்ணும் இல்லங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறே? நீ
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துறேன். இந்த போட்டோக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணு இல்லங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: ஏ போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். இவாதான் நான் தேடி வந்த சோனா, எடுத்துற வேண்டிதான். தேங்க் யூ சார்.
2: ஹலோ, போட்டோ எடுக்கல?
0: சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு.
1: எப்படி கிடைச்சது?
0: உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதான்டா உன் கனவு கண்ணி
4: சோனா.
0: அட பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
2: எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திட்டு
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போனோம், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோண்டறாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
1: லெப்டா ரைட்டா,
0: நேரா போ. டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க
4: நிக்கிறாரு.
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காகத்தான சார்.
4: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டர்வியூ நடக்கும்.
0: போறேன் சார்.
4: போயா?
1: லெப்டா ரைட்டா?
0: ரைட் போ.
1: லெப்ட் ரைட்ல கை காட்டுற.
0: எனக்கு டென்ஷன், ரைட் போடா.
5: டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது.
0: என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது?
5: என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும்? டெய்லி சொல்லி சொல்லி பழக ஆச்சியா? போன போயா
0: சார்? இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. As a citizen of India, I want to know the fact.
1: சார், இவன் ரொம்ப பேசுறான், பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா?
5: டேய், நீ தீவிரவாதி தானே?
0: இல்ல சார், நான் தேர்றவாதி.
5: அப்படின்னா
0: வேலை தேடிட்டு இருக்க சார்.
1: எங்க தானே போகணும் நீ?
0: நுங்க பாக்கெட்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் போகணும்டா.
1: இத முதலே சொல்ல கூடாதா? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? இப்ப ஏன் ரூட்ல நீ வா, கண்ண மூடி உட்காரு, போட்டு போய் விடுற.
0: மூடிக்கிட்டா.
2: டேக் டைவர்ஷன்.
3: டேக் டைவர்ஷன்.
0: என்ன ஸ்பீடு,
1: எவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்த பத்தியா?
0: ரொம்ப தேங்க்ஸ். திருமலை,
1: அட்ரஸ் கேட்டுக்க.
0: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்?
6: மீறி எவரு? நாக்கு தெள்ளுதே.
0: நாக்கு தள்ளுதா?
1: ஏய் தெளுகுடா.
0: ஓ தெளுகா, ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்ட கேட்கிறேன்.
6: ஒக்க நிமிஷம் பாபு.
0: பாபா,
6: நேனு இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
0: தரிசனமா?
6: ஏழு குண்டல வாடு.
0: ஏழு குண்டலமா?
6: இதுக்கோ மகா பிரசாதம், லட்டு.
0: லட்டா?
6: மீரு?
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
6: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
7: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
7: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அங்குடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.

நரத்து போனதினாலே ஆசை நரத்து போய்விடுமா, வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா, காசிருந்தா அதை அனுபவித்திடணும், செய்யட செய்யட செய்யட நீ ஜெல்தா, செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்டா நைசாக பேச, பைசாவை கண்டா நைசாக பேச, பலரக பெண்கள்

0: பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
1: இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை பொறுக்குவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு.
2: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அதுவா ஜெயிச்சுதா?
1: நான் என்னமோ நினைச்சோ மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட்டு. என்ன அடி அஞ்சல பாத்துக்க ஏன் மாமா?
2: அஞ்சல ரொம்ப டைம் உதவிக்கு அதுமா
1: அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடகம்.

பக்கத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்கு வைக்கிறவே. பட்டணத்தில் வந்த பின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான். மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகரதியே.

பாடுகளா சுன்னகையில் நட கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே அருகாஸ் புன்னகையில் நட கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே.

0: என்னப்பா என்ன விஷயம்?
1: எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள்.
0: துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
2: பாத்தியா, தேங்காய் பூத்தாலே திமுற
3: அங்கிள். எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டா கல்யாண சாப்பாடு போடுறேன்
1: அங்கிள். கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வைக்கத்த பாத்தியா?
1: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ
3: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பேன். அடம் பிடிக்கிறான்
1: அங்கிள். பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்ற?
1: ஆமா அங்கிள், ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது புத்திசாலி தானோ? குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறேன், ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன சொல்லடா டாடி கிட்ட.
4: உனக்கு புடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
1: சூப்பர்.
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாமா?
5: ஃபேண்டாஸ்டிக். சபாஸ்.
0: வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா.
5: மாவுலஸ். சபாஸ்.
1: ஏய் சபாஸ் படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா.
5: என்ன பண்ணுவீங்க?
0: கண்ணு தெரிய மாட்டேங்குது.

0: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
1: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
0: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
1: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
0: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, டிரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி கேப்பேன்.
1: ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கு போகணும்.
0: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
1: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
0: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைக்கு இவ்வளவு தண்டி ஆயிருங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன், அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
1: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
0: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன், போடான்ட்டு வந்துட்டோம்ல.
1: பொழைக்கிறதுக்கு வக்கி இல்ல, இது கோபம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
0: வேற வாசம் அடிக்குது.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டான்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம்.

0: திருநாவுக்கரசு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கலன்னு தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்குறதுக்கு வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா,
3: போ போ. யோ, எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையாத்தா.
3: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில? ஐயா, வேலை
0: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
3: பிச்சு மணி
0: என்னப்பா?
3: பில்லு யாரு தருது?
0: வர்றையா?
3: பிச்சு மணி
0: வர்றையா? படுத்துறாயா? இதே வேற.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கேட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே நெக்ஸ்ட்.
3: ஏண்டா இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல், கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்களா சார்?
3: டேய், காலேஜ் விட்டு வெளிய போடா.
4: ஏன் ஏன் ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னா. உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய், அவளை கேட்டு கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
4: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்ச, விஷயம் தெரியாது, பேசாத. டேய், வெளிய போடா.
5: அடிக்கிது குளிரு.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மொண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
4: வணக்கங்க.
2: பி காம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்தை குடுக்க போறானுங்க?
5: மந்திர அச்சேனா?
6: ஆஜி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, அமாப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: பிஸ்தே.
6: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுன?
2: கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
5: ஓ கோனை,
2: யாரு அவரா? அவரு
4: நல்லாரு நல்லாரு, நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
5: அச்சா வேணு சாஸ்திரி.
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே, பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
4: கேட்டு வந்துடுறேன்.
2: எம்கா மாணி இன்னைக்கு இருக்கு உனக்கு.
4: என்ன?
2: உன்கிட்ட ஏதோ பேசணுமா?
6: நமஸ்தே.
5: நமஸ்தே.
6: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்லே ஹே.
2: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க நான் கோயில்ல. பேஸ்.
6: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே, தும் மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
4: அச்சா, ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
6: ஆப் அச்சி தரஹ ஹிந்தி போல்தே ஹே?
4: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
6: ஹாம்.
4: கியா நாம் தேரா?
6: முஸ்கான்.
4: முஸ்கான் ஹா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திரம் கியா ஹே?
7: தார் இஸ் பூசம்.
4: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். ஷி வில் பிகம் வெரி பிக் ஹீரோயின், தூ தோ ஐஷு ராய் பன் ஜாயேகி.
7: பேட்டா, வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டெம்பிள்?
4: யே தோ ஷாச்சினாத் டெம்பிள் ஹே.
7: Who is the main god?
4: Lord Shiva.
7: Yeah, acha acha.
4: Acha chaliye puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar, saaf kar, mandir ko saaf kar, bell mar bell. Chaliye aap chaliye.
2: Ella amuliyum pesra?
4: Yaar ivalla ivanga vadanattu la vandirukanga. Ee mandir ka bada pandit hai Venu Shastri ji.
5: Venu Shastri ka?
4: Haan ji.
6: Ye ladka kaun hai?
4: Ye hamara mandir ka bell boy hai.
6: Bell boy?
4: Haan ji.
6: ये तो बैड बॉय है.
8: इन्ने पतिया वाले तो सुली रखा है.
4: आई पूजा करेंगे.
2: बैड बॉय या என்ன?
4: बैड
2: बॉय ಅಂತ போறாளே அப்படினா என்ன?
8: அதாவது இந்த உலகத்திலேயே ஒண்ண மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கறாங்க.

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த கழி பண்ண போ.
1: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
2: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க.
1: ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க, நான் என்ன நக்கீரனா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா?
2: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்க, நீ தானே புத்திசாலி.
1: சரி கேட்டு தோலடா.
2: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞான

ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து எந்திரிச்சு போ.

0: என்ன வண்டி இங்க நிறுத்திட்டீங்க?
1: நானா நிறுத்தினேன், நானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும்.
0: தள்ளுறதுக்கு பதிலா ஆறு வருஷம் அல்லணும். எப்படி ஏமாத்த வாங்கிட்டீங்க?
2: பழைய இரும்பு சாமா இயம் பித்தானக்கு பேர் சம்பளோ
1: கொஞ்ச நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். தம்பி இது வேண்டாம், பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தலையை எடுத்துருவேன். போ
0: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க உடனே போயிடலாம்.
1: சரி
3: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
1: சார் நீங்க நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. போடா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே?
0: வந்து
1: அது நான் இங்க விளையாண்டு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே போட்டு சொன்னாரு. அட எதுக்கு?
0: ஒரு மரியாதைக்கு தான்.
1: அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
3: என்ன
0: டூரிங் பேக்கேஜ் இடம் பிடிக்கிற?
1: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
0: எங்க போறாரு?
3: என்ன டிபன் வாங்க போவாரு?
0: இப்ப நான் யாருக்கு?
3: எனக்கு தான்.
0: இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாத்தி. என்னன்னு வீட்டுல யாருமே தானா?
2: ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ், ஆனா குதிரை ஆடு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
1: தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். வெத்தலை தின்ட்டியா? எந்திரா போடா போ, ஆறு இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி,
1: தனியா இங்க ஒரு கச்சேரியா நடக்கிறது போட்டுருக்கு?
2: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
1: பரவாயில்ல,
2: தட்டிக்கிட்டு இருந்தேன்,
1: சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன். என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரம்மாதமா வாசிக்கிறேன்.
2: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.
3: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ், அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, அப்பா ஈபில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கா? அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது, ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டீரியா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூடதா மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேன்னா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ்?
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: பாட்டுங்க. தேங்க்ஸ்.
1: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு பார்க்கல, ஏன் ஏரியா கூட்டி நட்டுங்க, உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூ சொன்னீங்க?
0: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? ஏறி உங்க அம்மா கிட்ட போட்டு
2: குடுக்கறேன்.
0: ஏய் படிக்காமா,
3: சாவி நிலமேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன்.
0: சரிமா.
1: ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு?
3: பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா.
1: பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே.
3: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா.
1: பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய பொண்ணா இருப்பானு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரிதான் இருக்கீங்க.
3: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
1: நிஜமா ஆண்டி?

0: ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன்லாம் போட்டா ஜெட்டி மட்டும்தான் போடணும். இப்ப ரெடி சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 தான் கொடுங்க.
2: என்ன கேட்ட?
1: 500? அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
2: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீ ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கும் தெரியும்.
2: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம், வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
2: இந்தா புடி.
1: தேங்க்யூ சித்தப்பா.
2: இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற போய் கேளு, செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அடையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரண்டி தரும்.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
2: இருக்கு வெட்டி கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
2: நான் வெட்டி கிளி
1: எந்த கிளி சூப்பர் குடிச்சிரு, உட்கார்றா. நடி கையை காலை எப்படி
2: குடிச்சேன்.
3: சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா?
1: அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. சித்தி என்னாச்சு?
4: உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு.
1: என்ன சித்தப்பு அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற?
2: எப்படி
1: சமாளிது பாரு நாய்.
4: உரிமை எல்லாம் போச்சு.
2: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்ப தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
2: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
2: வயசு பையன் நாலத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
3: நானும் வயசு பையன்.
2: நீனும் வயசு பையன் தாண்டா. நீனும் வயசு பையன் தான். நாலத்துக்கு செலவு இருக்கோ
3: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்காலாம் கிடையாது.

0: என்னப்பா கால் எப்படி இருக்கு?
1: சார், நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ளே கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்டு குடுக்கதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
3: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன்.
2: அதோட டாக்டர் வெட்டி எடுத்துடலாம். காலை இல்லையா பேண்டேஜ். இஸ் லிட்டில் பிட் நர்வஸ் டாக்டர். இன் சச் கேசஸ் வாட் வி டூ, த ட்ரீட்மெண்ட் லைஸ் பேசிக்கலி கிளினிக்கலி கெமிக்கலி சைக்கலாஜிக்கலி பெத்தலாஜிக்கலி ஃபைனலி இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். பலகால புரியாம ஆடாதரா. என்ன, ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணுமப்பா முருகா ஞான பண்டிதா. வாடா மின்னலே.
1: பிரசவத்துக்கு
0: இலவசம் போட்டுக்கிறது பொம்பளைங்களுக்குடா, உனக்கு இல்ல.
1: ஒரு குடிமகன் சிட்டிசன கேவலப்படுத்தீங்க.
0: சிட்டிசனா நீயா?
1: ஆமா, சிட்டில இருக்கானே சிட்டிசன்.
0: அப்ப ஜட்டி போட்டவனா ஜட்டிசனா?
1: அதான் எனக்கு போற பழக்கம்
2: கிடையாது.
0: கண்ணமாப்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே ஆட்டோமேட்டிக்கா
2: போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
2: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்ன மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜிபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசியை ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
2: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேயா? ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. சொன்னா கேளுங்கடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதெல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா?
3: என்ன
0: பாடா? புதையுதே, நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அநியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி கட்டிட்டீங்களா?
3: மூலகடைக்கு ஆட்டோ வருமா?
0: காயிலா கடைக்கு தாண்டா போகணும்.
3: அப்ப மேடவாக்க வருமா?
0: பள்ளவாக்கத்துல தவிச்சுக்கிட்டு
3: மேடவாக்கமா போடா.
0: பாடி எடுக்கிற மாதிரி கேட்கறது, அதான் தங்க ஊதிக்கலடா.

0: This song is a tribute to all the heroes and villains.
1: மதம் கொண்ட யானை

0: ஓகே, குட் நைட்.
1: கட்டில் இல்ல மத்த இல்ல பாய போ கண்ணுரங்க பக்கம் வந்து ராகம் பாடு. ஏ ராத்திரிக்கு நீ இருந்தா குளிர்வா.

0: வண்டி நிக்காது.
1: என்ன தமிழ் பேசுற?
0: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
1: எல்லா பாஷையும் தெரியுமா? பாவி பேர என்ன ஏமாத்திட்டேடா. சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா. சிக்னல்ல யாருமே இல்ல, வண்டி கொஞ்சம் நிறுத்துறா.
0: முடியாது.
1: முடியாதா? டாய், ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
0: இனிமே யாரு கையில லஞ்சமா துட்டு கேப்பியா?
1: உன்னை விட மாட்டேன். அதிகாரியும் பார்க்காம ஒரு நாள் கூட
0: வச்சிருக்கிறாரு.
2: நீ லாரியில ஏற மாட்டேன். லாரிதான் உன் மேலே ஏறும்.
1: 200 ரூபாய் கேட்டதுக்கு 1-4 ரூபா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையிற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துல பொழக்குன்றத வரும். இவன் 1-4 ரூபா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். ஆமா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தே காணா. எங்க பார்த்தாலும்
3: என்ன இங்க யாருக்கு வசூல் பண்ண வந்த?
1: வசூலா? யோ, வசூல் இறங்கிறாய், வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
3: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
1: சுடுகாரா? எங்க என்னையா சொல்ற? ஐயோ அம்மாடி, யோ கூட்டி போயிருக்கா? எங்கடா போன? அச்சி வந்தவே யாரும் தெரியலீங்க. ஐயப்பா, ரொம்ப பயமுறுத்துறாங்கள ஐயா. காலையில அடி, ராத்திரி சுடுகாடு. அப்பா நான் என்ன பண்ணுவேன்?
4: இன்கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க?
5: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
4: அட, அதான் நான் பார்த்தேன்.
5: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
4: தெரிஞ்சு போச்சுன்னா
5: தொலை.

0: பார்த்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: திறக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது. டேய்,
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

இல்லவன் மனசுல ரெண்டு நோ ஏண்டி உன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவ் வர முடியல போற முடியல.

0: என்னது
1: வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறமான்னு தெரியுது. அங்கிருந்தா லுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சருன்னு எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சருன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலேயே உட்காந்து இருக்கா.
3: சக்தி ஏங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பீசவி கரைக்கு அப்படிங்களா?
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கேன்.
4: ஆமா ஆயத்தோட அடியுது
2: அடைஞ்சிருச்சா
4: திங்கிறதுக்கு நீ அழையுதியே.
1: கலரும் சேப்புமே அள்ளிக்கிட்டு போற பாப்பா சாப்பிடற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல்லு வேற தூக்குற. லட்சுமி வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறான். சமையல் செஞ்ச கைய
1: இது
2: பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்ற?
5: ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமக தான்.
1: இவ்வளோ
2: எனக்கும்
4: கௌரவம் தான் பெருசு.
2: அப்புறம் போக்காரு
3: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
2: எனக்கு எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க எல்லா மீனும் நானே சாப்பிட்டு
1: போறேன். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கினதுல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிக்கணும்.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது, மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: ப்ளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது, பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா? ஐயா,
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடில இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம், கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு
4: ஃப்ரெண்ட்ஷிப் போய் சொல்லுது. யாத்மி படா ஃப்ராடு, மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கைவிச்சு வர, கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை எடுத்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
0: போடா மா, இவன் பக்கத்து விட்டு குடுக்காமா, இவன் சொல்றது நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புனு காலில் விழுந்துருவானுங்க.
5: சிங்காரியே லாலா கண்ணே கங்காமா.

ஐ மட்டாய்கி அடு. ஆ ஐ புச்சு மல்லத்தே நாட்டம்மா.

இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது.

0: டக்கு.
1: அவசியம்
0: தேவையா?
2: தேவை
1: என்னங்க? ஒரு ஆட்டோல ஏழு எட்டு பேர் ஏறாங்க.
3: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
1: ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன்.
3: ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ.
1: பங்கு ஆட்டோ
3: ஒன்பது
1: பங்கு விரிச்சு பத்தாயிரவனுக்கு பாதிய குடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார், உள்ள எட்டு பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்பதாயிரம் இருக்கீங்க, நான் பத்தாயிரம் பணத்தை வாங்கிக்கிறேங்க.
3: ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாயிரம் ஏறி சரி. பின்னாடி ஒரு வண்டியில பத்தாயிரம் நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு.
1: ஐயோ ரொம்ப ஏத்திக்கிறேங்க.
4: போன வாரம் என் பொட்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு
1: அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். மனசுல அந்தா ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க. அண்ணா நிப்பாட்டுங்களா? இங்கே அண்ணா நிப்பாடு நிப்பாடு பாடு பாடு பாடு பாடு பாடு இறக்கு இறக்கு இறக்கு இறக்கு இறக்கு ஆயா ஆயா வா வா ஒன்று காசு கொடு காசு கொடு அண்ணா காசு கொடு அண்ணா காசு கொடு ஆ ஆ போகணும் போகணும் போகணும் போகணும் போகலாம் போகலாம் போகலாம்
5: அடிச்சண்ணா என் முண்டாடி மடிமலை உட்காந்துறியா?
1: இடமும் இல்லையா?
5: சவாரி ஏத்துறியா?
1: பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி
5: என்ன பங்கு?
1: என்ன பங்கா? என்ன ஆட்டோ இது?
5: சேர் ஆட்டோ.
1: சேர் ஆட்டோன்னா
5: நீ தான் சொல்ல.
1: நான் சொல்லவா? ஓ ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்கிட்ட பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரி பங்கா பிரிச்சு பத்தாயிரம் ஏறவனுக்கு சரிபாஜா கொடுக்கறதுக்கு பதிலா சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான்.
5: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நான் எவ்வளவு கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
1: ஐயோ இந்த அவசரப்படுறானே.
5: நான் உன்னை விட்டா தரடா.
1: கடப்பாரியா
5: கொல்லாம விட மாட்டேன்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: நாயர் நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
1: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வட டீ பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
0: ஏன்டா வேணாங்கற?
1: அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டு வந்து பெட் காஃபியை கொடுத்தா, அப்ப ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீய போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் பிரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
1: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
0: ரைட். பொறாமப்படாதடா, இவன் 1000 ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
1: கண்ணு போடாதீங்கடா.
2: இதுக்கு என்ன செஞ்சுட்டா? கண்ணு போடாம என்னடா செய்யு?
1: ஏய், நான் உஷா வொர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது.
2: ஆமாடா,
0: நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளோ கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு
1: சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா, நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாதிரி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: வாடகை.
1: மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். இப்ப நான் சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாலினி. மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னடா, படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன், என்னடா படிச்ச வேலை இருந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
0: மேனேஜர்.
1: சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கட்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
2: ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க.
3: ரொம்ப தேங்க்ஸ்.

0: சுமஜி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஏப்பா
1: சொல்லுங்க சார்.
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு குடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானியோட சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லையும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது, அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா, என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரபா பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார், என்ன தெரியுதா, வாயில புண்ணா பாந்தி வருதா, ஊமையா உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு மாட்டேன் சார், ஊமேன்னு தெரிஞ்சுக்க பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ, யோ சீக்கிரம் போடியா சார் போகணும்.
2: சார்
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடைய இவர்தான் ஊமியாச்சே, என்னேரம் பார்த்தாலும் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கணப்பா.
2: சார்
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ, அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடறான். என்ன என்ன,
3: யோ என்ன ரேடியோ ரிப்பேரியா,
0: ரேடியா ரிப்பேரா, அப்ப சார் சார் எங்க இருந்து வருது
2: சார், சார்
0: வாய் அசைது,
2: வாய்
0: அசைது
2: சார், சார்
0: சின்ன
2: வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்,
0: உனக்கு
2: சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன் பேச்சு அம்மனுக்கு, அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமிக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் திக்கிறேனா, அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டயம்,
2: இந்த டீ
0: எனக்கு, டீ வேணாம்
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்,
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு, குடுறா தேடிட்டு இருக்காத குடு,
0: வேற சில்லற இல்லையே, 100 தலால இருக்கு, இந்தாப்பா மிச்சத்தை
2: மிச்சக்காரனுக்கு போடு.
4: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி, நீங்க யாரோ எவரோ யார் வத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்புல்ல,
0: படுத்துறாயா படுத்துறான், அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு,
2: தொங்கு தொங்குடா.

0: ஏண்டா ஹரியானா லாட்டி அடிச்சிருக்கே, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே,
0: அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்களா?
1: அவ்வளவு 500 ரூபாய் தரல
2: சிங்காரம், அவசரமா உனதான் தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்
1: யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா
1: போடா, அதான் சொல்றாருல
0: போடாங்கிற லொல் பண்றான் பாரு.
1: அண்ணே பெட்டி இருக்கிறதுனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க.
0: போடா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க.
1: அண்ணே இனிமே உங்க தைரியம் வேற
0: குடுங்கண்ணே. வேணாண்டா
3: ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது.
4: என்ன விஷயம் சொல்லுங்க?
0: அது ஏன் லாட்டரி சீட்ல 15 லட்சம்
4: உழுந்துருச்சு?
0: கண்ணு திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ணு திறந்துருச்சு.
1: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
0: கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர்
1: என்ன
0: விளையாண்டு தாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா.
1: சிங்கிள் ரூம்
0: பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீ லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்கதான்.
0: ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
4: ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
4: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
4: வீட்டுக்குள்ளதான்
0: அதுக்குள்ளதான் சொரிய வச்சியா?
4: ஆமாங்க, அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி?
0: ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே, கொண்டாங்க அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாடி. இது பாவம் பையன்.
4: ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
0: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி, எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி விட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமடா, கதையே காணமடா.
1: சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேன் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், கிராமம்ங்கிறது லொகேஷன். அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறோம்.
0: காட்டுறோங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. கீழ உட்காரு, கீழ போகாரு. உன் பொசிஷனுக்கு போறியே. ரொம்ப குளிக்கிற சீன் இன்னைக்கு எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்ல ஆனந்த கூத்தாட போறானுங்க.
1: ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏயா குளிக்க மாட்டேங்கறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தல்ல குளிக்காதா? ஆவி பிடிக்கணும்ங்குது.
0: இந்த வீட்ல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒன்னு பிடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

பாடினா நெஞ்சம் திண்டாடினா நாணம் கொண்டோடினா ஒரே பயம் பாவம் ஒரே பயம்

0: சுந்தரம், மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியெல்லாம் சேர் டேபிளுக்கு தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்ட. நீ
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு, அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்த அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் பிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலயும் இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்.
3: அப்படி கேளுங்க ஆண்டி. இந்தாங்க இத முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்ல.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமானவங்க லைன்ல. அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
0: எப்படி இருக்கீங்க
3: பாருங்க. சொல்லிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காரு உட்காரு.
4: ஹாய் பிரியா.
0: ஹாய் பிரியா. சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு
3: சொல்லு. அடுத்து என்னடா வாய பொளந்துட்டு இருக்க? வந்தவங்களை போய் காஃபி எடுத்துட்டு வாடா. போடா.
2: எது டாவா
3: அப்படின்னு நான் சொல்லிங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையெல்லாம் அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வானு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்கள விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணா.
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வெயி, வெத்தலை பாக்க வெயி, வெங்காயம் வெயின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். Can I have a seat? Okay, I'm having a seat. Hey, oh, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்கலாம் பாரு. இத பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்சா பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான். ஆனா டிரெஸ் பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கிற மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி. எம்முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது? ஏழது மறுபடியும் தண்ணியா குடியா? எத்தனை வாட்டி சொல்றது குடியா? பாப்பா தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா! ஏண்டா தண்ணியில உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
1: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா
2: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏதாச்சும்
1: கைப்பிடுக்கிறான். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேண்ணா. என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா
1: எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா
2: நீ பேசிட்டு நான் தீர்த்து. நீ போலீஸ்காரே அடிச்சிட்டியா? துப்பாக்கி
1: அட பாவிகளா! ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துடா, தட்டி பிரச்சனை சட்ட சதவீதம் வரைக்கும் கொண்டாடிட்டாங்களா, வெளிநடப்பு செய்யறேன். Come on, clap.

0: வாங்களா, சைக்கிள் மது வத்தலன்னு என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா.
1: அட
0: ஓரமா போக சொல்லுங்கடா.
2: போய்யா.

0: ஓரம்போ ஓரம்போ ஏ கழுவி கழுவி ஐயோ
1: போறோம் மேல வண்டியை போடாது இடிச்சுட்டானுங்களே என் படி
2: வண்டி வர

அழகா சுத்தி வருவேன், கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. குஷியான சவாரிதான் கொண்டாட்டம் சந்தோஷம்.

0: எங்கானோ பேர் எங்கானோ வேலைக்கு வரங்கானோ
1: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா, அதனால வர முடியல.
0: அப்படியா? இந்தப்பா சர்வர மாப்பிள்ள நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்க.
2: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வக வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க, யார் தாண்டா தருவீங்க?
0: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான். வாவா டேபிள் தொட, சீக்கிரம் வா, இலைய போடுவா.
2: வேற ஏதாவது வேணுமாப்பா?
3: வேண்டாம்ப்பா, சாப்பிட்டதே போதும். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் தம்பி.
0: யாரு மச்சான்?
3: என் பெரியமா பொண்ணு. வணக்கங்க.
4: வணக்கங்க.
5: ஏய் வா சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளையோட சேர்த்துக்க. ஏய்
2: ஓகேடா, சரி சரி உட்காருங்க உட்காருங்க.
1: சர்வர், இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க.
3: தம்பி, அண்ணன் இருக்கும் போது
2: இருத்தியா? இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா?
0: ஆமா,
6: மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வந்தியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கேன். சமாளிப்போம். சர்வர் பாய வேமா.
2: நானா
6: வளைய போட்டாப்ல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம் நாங்க.
2: அத தாயா கேக்குது, என்ன வேணா?
6: ஒரே ஒரு காப்பி வேணும்.
2: ஒரு காப்பி?
6: ஆமா. ஓ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன், ஊத்தியா நக்க போறேன், எடுத்துட்டு போயா.
2: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி.
6: சாப்பிடறதுல ஏன் இந்த அழுத்த அழுத்துற? எப்படி சாப்பிட முடியும்?
2: நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நாளத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா.
6: நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ?
2: நொண்டுபுளி
6: பாண்டி என்ன, எந்த ஊர்ல இருக்க?
2: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன்லயா.
6: என்ன வியாபாரம் பண்ற?
2: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
6: பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா?
2: அது வந்து பல பல பிசினஸ் பா.
6: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: காப்பி, இந்த அவன் பில்லு. அட பாவி, தெரிஞ்சவன்னு அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்?
6: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா. இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டிய ஓட்டிட வேண்டியதா. அவன் புள்ள நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம்.
2: என்ன
6: கையில சேர்த்து என்ன? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறிஞர் நம்ம ரெண்டு பேரும். உனக்கு நான் பில்லு ஒரு மனுஷன் மூஞ்சில முடிக்க முடியுமா? தெரியாம டொச்சா போயிடல.
2: பில்லு
6: அறிவே இல்லப்பா உனக்கு. 1573.
2: தொழில் பண்ண
6: முடியுமா?
2: வெளியே போக முடியாது.
7: இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. நம்ம இங்க என்ன வியாபாரம்?
6: நான் சொல்றயா, நான் சொல்றேன். உன் ஆளு என்கிட்ட எக்கத்துக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்கிறான்.
2: நான் ஒண்ணு ஏமாத்தல முதலாளி.
6: ஒரு
7: கேள்வி கேப்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்.
6: இங்க என்ன கேக்க போற?
7: கேக்குறேன் பாரு. இது என்ன
6: உளுந்த வடை?
7: இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ?
6: இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன, போடாட்டி என்னையா? இது ஒரு கேள்வியாயா? இதுக்கு அவனுக்கு பதில் சொல்லுமா?
7: சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேப்பேன்.
6: ஐயோ, இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாய்? இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ
7: சம்பாதிக்கிற மாவரை கட்டிய பாரு.
6: உண்மைதாயா? பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறீங்க? இருக்கட்டும். ஆமா, மதுரை பக்கம் எல்லாம் வர்றதுண்டா?
7: இதுவரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேத்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன்.
6: நேத்தி கடை எல்லாம் இருக்கா? வா வா வா, மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி, எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி.
7: உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு?
6: அட பாவி, தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சேன் பாரு.
4: காப்பி காப்பியா காப்பி.

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா இறங்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா கொடுன்னு சொன்ன. இல்ல, இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காயால ஓ மூஞ்சியா சதுர்க்க ஆக்கல. கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன். என்ன யாரு
0: நினைச்சா? கோயம்பேடு மார்க்கெட் வந்தா கொஞ்சம் கூப்பிட்டீங்களா? இந்த பையன் உள்ள கொண்டு வை.
2: நானா?
0: கேவலம் 3000 சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயிற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேளை செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்ப என்ன கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனல் ஆகுறீங்க.
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்ன செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு.
2: என்னமோ தெரியலண்ணு, இப்பெல்லாம் வர வரன்னு ரொம்ப கத்துறீங்கண்ணா.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கொடுத்து தேங்காய் நீ கொண்டா?
2: எதுக்குண்ணா?
0: நான் கொண்டு வர்றேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வர்றேன்.
2: எதுக்குண்ணா?
0: சொல்ல சரியா இல்ல, நீங்க என்ன கூட கூட பேசிக்கிறீங்க?
2: சரிண்ணா சரிண்ணா.
0: அம்மாடி,
3: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு, மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்ட? ஏய், போட்டு குடுத்துறியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு பிடிச்சு உன்னைய உண்டாதாங்க சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

0: என்னது
1: தாலாட்டு?
0: எது இத தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி பாடி தொலை.

0: ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை ஆத்தாவோட ட்ரெஸ் ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்யூபங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூட்டா ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு எடுங்க.
3: யோ சுமாரியா, ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
2: இல்லையே,
0: எனக்கே தோணலையா. நான் உன்ட்ட கொடை கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
0: ஐயோ இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறையும் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா
3: பிடிக்கலையா? குத்தல. நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: பம்பு
3: பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
0: ஆமா இவர் வளம்புரிச்சானு, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக். இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்கும் முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இதுவும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்தக்கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்.
3: ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல
0: ஏத்திடுறேன். இதுல அஞ்சு தலைய கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். இப்ப என்ன மழையா பெய்யுது? வேணுங்க போது அந்த கொடைய நான் பிடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு.
0: என்னது, டாடாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்கோம்.
0: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினின்னு நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க.
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கல்ல, ம் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனா தான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அவகிட்ட 1 hour பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேராக ட்ரெயின் ஏறினவன் தான். இன்னும் திரும்பத தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா மொட்டை.
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே, நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம், அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன், எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருத்திருவா அழைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணமெல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்ணுறதுக்குமே சரியாக போயிருது. பசின்னு வரும்போது பாக்கெட்டில் 10 paisa மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்தில் துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்தில் இப்படி, சில நேரத்தில் இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் இவ்வளோ ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசில் பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்தில் பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்ச ரூபா போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன
2: பண்ண
3: நீயே
0: யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு.
3: என்ன என்ன தெரியும் அவனுக்கு?
0: யார் ராணி?
4: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
3: அவர்தான்
0: வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ
3: எடுக்கடா. சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து நீங்க வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாலு பண்ண வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீங்க.
0: என்னடா, நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? இப்ப சாப்பிடணுங்க.
3: ஆமா,
0: டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இது யாரா? நம்ம வயலுக்கப்பா, கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி, லாரி பின்னாடி நிக்குது.
3: லாரியாமா?
0: பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன்டா.
3: நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே பாக்குறானே பாக்குறானே.
0: சாப்பாடு மொத்தம் இட்லி பண்ண சாக்கிட்டா. அதவா
4: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
3: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன் தெரியாம போச்சுப்போ. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிருவாப்பா.
4: சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
3: தேங்க்ஸ்ப்பா.
4: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

காளிமுயி காளிமுயி

0: விட்டு போயிட்டான் பாத்தியா, நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: ஏன்டா வேலை வேலை அலையற, நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே.
0: அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இத வச்சு
2: ஆரம்பிக்கலாம்.
0: டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க அந்த பொண்ண பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
3: இல்லடா, நீ உஷா சினிமா கூப்பிட்டான் போயிட்டேன்.
0: போடா நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீ நாய்க்கு ஊத்துங்க.
4: நாயர் கேன்சல்.
5: டே மனோ, காலையிலேயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ள வரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிட்ட.
5: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி, நிர்மலா தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21 12th Avenue அசோக் நகர்.
0: இந்த பின்கோட விட்டுட்டியடா,
5: 600083.
0: எனக்கு
5: வரப்போற பொண்டாட்டி பத்தி இது கூட தெரிஞ்சுக்கூடாதா? ஆமாண்டா, நேத்து சாயந்தரம் தான் எனக்கு சத்யாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு.
0: உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையே?
5: டேய், எனக்கு நேத்தானே தெரிஞ்சது, எனக்கு எங்க அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் இதாண்டா.
0: இருந்தாலும்
1: டேய் விடா, காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தான்டா கச்சிருக்க.
0: அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, கீழே விழுந்து அழுது புரண்டு.
5: அப்படியா?
0: ஆமா.
6: என்ன
0: தெரியாம பட்டுருச்சுடா?
6: இப்ப என்ன
0: மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு?
6: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.

அழகியெல்லாம் கண்ட கலகினில்

0: I'm a bigger boy. ஐயா, I'm a bigger boy. ராசா, you have to give me பைசா. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988ல ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போட்டுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ், ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட்டை இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ், யாராவது போடுங்களேன். ஹலோ ஏம்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்,
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: நான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
1: இல்ல வேணாம், இப்ப 10 பைசா போட்டுருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லித்தான் வேணும், சொல்லு.
0: டேய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்டை போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சும் 10 பைசா மாச்சு, புரிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெக்கருக்கு போறது பெக்கர் பசங்க. I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me பைசா, I'm a beggar boy. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹலோ.
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொருத்திக்க தம்பி.
0: தேங்க்யூ ஓல்ட் மேன், அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க.
2: I'm a beggar தம்பி. நானு காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு, இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணமா பேட்டைக்கு தானா?